0: तुझे कैसे बोले है तुमने
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: டேய் அண்ணா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டே அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா 91 போடு. 90s not out.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
4: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
5: தமிழ் FM ல இன்னைக்கு

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
4: நிஜமாவே இன்னைக்கு நச்சு.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அப்படிங்க.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ நாங்க நூறு பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நூறு பாட்டு பாட்டு

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா,
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama Dubai.
4: Ready? Sir.
5: Light. Nadandadu. Nandadu.
6: Camera.
5: Nadakapovadu.
6: Nadakapovadu.
5: Rolling.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க UAE முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் RJ மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங்னு டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
7: We'll be back after a short commercial break.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
11: தமிழ் FM ல இன்னைக்கு 100 பாட்டு

நச்சினு 100 பாட்டு ஏலே ஏலே ஏலே ஏலே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாராச்சா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
8: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு
2: கனவா? இல்லவா, நிஜம்தான், நிஜமாவே இன்னைக்கு

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: VNCT Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Are aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
4: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க்ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111 0547673111. சென்னையில நம்ம OMR ல உங்க வீடு ஜஸ்ட் 1500 AD EMI ல.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: நடந்தது
2: நடந்தது,
3: கேமரா,
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
5: We'll be back after a short commercial break.
6: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
7: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
8: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
9: தமிழ் எஃப்எம்ல

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VNCT Global proudly presents Diwali Home Set, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Home Set, just 1280 EMI la.
6: Adha aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
7: Ivlavum just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. சென்னையில நம்ம OMRல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMI ல.
8: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா,
9: கனவா இல்லமா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் பெவலி ஹோம்ஸ் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. உங்களுடைய ட்ரீம் ஹோம் அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோமா உங்களுக்கு தர இருக்கிறாங்க நம்ம பிஎன் சிட்டி குளோபல். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாரம் சண்டே அதாவது மே 17th நடக்கிற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துகிட்டு இந்த ப்ரீ லான்ச் பெனிஃபிட்ல இந்த ப்ரீ லான்ச்லயே இந்த வில்லாவை புக் பண்ணி உங்க ட்ரீம் ஹோம்க்கு நீங்க சொந்தமாக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மே 17th அதாவது இந்த சண்டே காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள உங்க கன்வீனியன்டான டைம்ல விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. Let's welcome Prabha. வணக்கம். இந்த affordable luxury homes பத்தி சொல்லுங்க.
1: Yes, எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்றது ஒரு ட்ரீமா கண்டிப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒன்னு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, ஈவன் நான் சவுத் மதுரையில இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன வீடு எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி காலேஜ் படிக்கும் போது 2003-2006 வந்துட்டு எப்படியாவது ஒரு வீடு கண்டிப்பா வாங்கணும் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் டி நகர் இந்த ஏரியா த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் என்ன விலங்கன்னு போய் செக் பண்ணோம்னா 3.5-4 crore. அண்ட் அதுவும் நுங்கம்பாக்கம்ல இ ரெசிடென்சின்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆழ்வார்பேட்டில், ஈவன் வெளியே படி 25,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே. ஆக்சுவலி அது வந்துட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு அது வந்துட்டு 7 crore ஓகேங்களா. அண்ட் இப்போ பிரிகேட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி, மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 crore-15 crore இது வந்துட்டு. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற ட்ரீம் எல்லாருக்குமே இந்த வருஷம் நம்ம வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்ரூவல்ஸ் ஏன்னா அந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கான அப்ரூவல் இட் வில் டேக் ஒன் இயர் இது வந்துட்டு அண்ட் போன வருஷம் மிட்ல 2025ல அப்போ இந்த வருஷம் நம்ம வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்ரூவல்ஸ் ஏன்னா அந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கான அப்ரூவல் இட் வில் டேக் ஒன் இயர் இது வந்துட்டு அண்ட் போன வருஷம் மிட்ல 2025ல அப்போ இந்த வருஷம் நம்ம வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்ரூவல் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் 75 lakh ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நாம கொடுக்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பிரீஃப்ல சென்னையில இவ்வளவு பிரைஸ் பிராக்கெட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான லொகேஷன், கேளம்பாக்கம் மாதிரியான ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லொகேஷன்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அகெயின் இஸ் அ வெரி வெரி லிமிடெட் ஸ்டாக் தான். வெறும் 12 units தான் நம்ம இந்த வாரம் லான்ச் பண்ண போறோம். ஸோ அதனால அண்ட் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சு போயா அண்ட் போனா வந்தா நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ரெண்டலுக்கு நல்லா இருக்கும் அண்ட் பசங்களுக்கு நாளைக்கு போனா வந்தா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லாவே தெரியும் ஈவெண்ட்டுக்கு வர்றவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கேட்பேன் எதுக்காண்டி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பிக்அப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கட்டுமே இது வந்து அண்ட் இந்த மாதிரி ஒரு 1200 to 1500 grams கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செலவோட செலவா பிளான் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காண்டியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் வில்லாஸ் நம்ம மாசம் மாசம் லான்ச் பண்றோம், வார வாரம் லான்ச் பண்றோம். பட் இந்த மாதிரியான அஃபோர்டபுள் செக்மெண்ட் ஆஃப் ஹோம்ஸ் இப்போதான் லான்ச் பண்றோம். அஃபோர்டபுள் செக்மெண்ட் போது குவாலிட்டி வீக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு எலீட்டான ப்ராப்பர்ட்டி. இதோட எலிவேஷன் வாங்கி பாருங்க உங்களுக்கே புரியும். கால் பண்ணுங்க, ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இந்த சண்டே பார்க் ரீஜர்ஸ் ஹோட்டல்ல புர்ஜ்மான்ல இந்த OMR அண்ட் 2 bedroom homes லான்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ECR ல பாக்குறவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அண்ட் ரெண்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ப்ரொசீட் பண்ணலாம்.
0: எஸ் மறந்துடாதீங்க, மே 17 இந்த சண்டே காலையில் 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: VN City Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Ade aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
3: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. சென்னையில நம்ம OMRல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMI ல.
4: தமிழ் 89.4. Come on, here we go.

0: குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பெவலி ஹோம்ஸ் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. ஓஎம்ஆர்ல அஃபோர்டபிள் லக்ஸரி ஹோம்ஸ் நீங்க வாங்க போறீங்க, உங்க ட்ரீம் ஹோம் எடுக்க போறீங்க, அதுவும் 1200 AD EMI. ஸோ என்ன பண்ணும், நீங்க வந்து இந்த வாரம் நடக்க போற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கணும். May 17 சண்டே காலில் 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள உங்க கன்வீனியன்டான டைம்ல விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. So yes, let's welcome back. இப்போ இந்த OMR கேளம்பாக்கம்ல இருக்கக்கூடிய பெவலி ஹோம்ஸ் அஃபோர்டபிள் லக்ஸரி ஹோம்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த லொகேஷன் எங்க வருது அண்ட்
1: $1,000,000 உங்களோட 12th month முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேங்க் லோன் இஎம்ஐ வந்து ஆரம்பிக்கும், ஆக்சுவல் இஎம்ஐ வந்துட்டு. அதனால உங்களுக்கு பே 10% அண்ட் 90% பேங்க் ஃபண்டிங், அதோட இஎம்ஐ ஆரம்பிக்க போறது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் 2027 ஆக்சுவலா June 2027 தான் உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரிங், இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஸ்ட்ரக்சரிங். இப்போ கையில் நம்மளுக்கு வந்து ஒரு 70 lakh ப்ராப்பர்ட்டி வேணா 20% நீங்க இமீடியா கட்டுங்க, 15 lakh நீங்க 14 lakh உடனே பே பண்ணணும், உங்க இஎம்ஐ இமீடியா ஆரம்பிக்கணும், அதுல ஒரு பேர்டன் இருக்கும்ல, அதையுமே நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10% பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களோட லோனை வந்துட்டு நீங்கள் இஎம்ஐ சாவி கையில் வாங்கினதுக்கப்புறம் போனால் போதும். 10 இயர்ஸ்க்கு 1200 dirhamsலேருந்து 1500 dirhams தான் உங்களுக்கு வரும், டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. அந்த யூனிட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வந்து கிடைக்கும், விச் இஸ் பெட், காட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், வுட் ஒர்க், மாடலர் கிச்சன் சொல்லி எல்லா விதமான ஐட்டம்ஸுமே போட்டு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ECR, OMR அண்ட் வில்லா கம்யூனிட்டி, அண்ட் அதில் வந்து ஸ்பானிஷ் மாடல், டிஃப்ரெண்ட் மாடல் லான்ச் பண்ணும்போது அதுல நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு வில்லா லான்ச் பண்றோம், புத்தம் புதுசா கொடுக்குறோம்ன்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் த டைம் ஹாப்பினஸ் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் போது எல்லாராலையும் வாங்கி அதை டக்குன்னு யூஸ் பண்ற ஒரு பிரைஸ் பெனிஃபிட்டோட ஒரு பேமெண்ட் பிளான் கம்ஃபர்டபுளோட ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டா அதே நேரத்தில் கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கும் போது வி ஃபீல் டபுள் ட்ரிபிள் த ஹாப்பி, பிகாஸ் என்னன்னா இது வந்து எல்லாருக்குமான ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வந்துட்டு எல்லாருமே வாங்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், மாசம் உங்களால வந்துட்டு ஒரு 1200 dirhams மட்டும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்டன்னிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னை ஓஎம்ஆர்லயோ இல்ல சென்னை ECRலயோ சென்னையில நீங்க வாங்க முடியும். ஏன்னா ஓஎம்ஆர்ல கேளம்பாக்கமா இருக்கட்டும் இல்ல ECRல கோவலமா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லொகேஷன். நீங்க இப்ப வாங்கி போட்டீங்க அப்படின்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நாங்கள் இந்த இடத்துல 2019 நாங்கள் ECRல விழா லான்ச் பண்ணும்போது இப்போ ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1500 rupees தான் இருந்துச்சு, இன்னைக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees போயிட்டு இருக்கு லேண்டு மட்டும். அதே இது ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் அன்னைக்கு அது ஒரு லொக்கேஷனே இல்லை, இது வந்துட்டு அன்னைக்கு வந்து 2019 2020 இங்கே போய் யாருங்க வாங்குவாங்க, இதெல்லாம் இந்த டிஸ்கஷனே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண லொக்கேஷன் இன்னைக்கு ஒரு ஐகானிக் லொக்கேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம பிரிடிக் பண்றது கஷ்டம், இந்த இடம் வந்துட்டு இப்படியேதான் இருக்குமா, அப்ரிசியேஷன் ஆகுமா ஆகுமான்னு இருக்கும் தெரியாம இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூம் கொடுக்கும். நீங்க இந்த ஊரை பக்கம் கூடுவாஞ்சேரி லொகேஷன்லாம் எடுத்துக்கோங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் பிரைசஸ் லேண்ட் பிரைஸ் எல்லாமே இவ்வளவு சூட் அப் ஆகும், அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அப்படின்றதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு க்ரோத் கிடைக்கும் போது ஒரு ஒரு ஸ்பார்க் தான் அது, டக்குன்னு அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இன்னைக்கு அஃபோர்டபுளா உங்களால வாங்க முடியும், ஒரு 1500 மாசம் செலவோட செலவா போட்டு ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்க முடியும்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டியை நிச்சயமா எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது உங்களுக்கு உதவும்.
0: ஸோ எஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் May 17 இந்த சண்டே காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: என்னப்பா என்னிக்கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா தமிழ் FM-ல?

0: 89.4. குளோபல் ப்ராவுட்லி பிரசன்ஸ் பெவர்லி ஹோம்ஸ் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. அது மட்டும் இல்லை, நீங்க எங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் மதுரையில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, May 17 இந்த சண்டே காலை 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. எஸ், வெல்கம் பேக். ஸோ நானே வந்து ஒரு லீட் எடுத்துட்டேன். கோயம்புத்தூர் மதுரையில் இதே மாதிரி அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பாங்க, வாய்ப்பு இருக்கா இல்லை. பிகாஸ் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் அதிகமாக நம்ம நண்பர்கள் கால் பண்ணி, கிளைண்ட்ஸ் கால் பண்ணி வருத்தெடுக்காத குறைதான் ஆக்சுவலாக. அது என்னையும் அவனுக்கு சென்னை மேலே மட்டும் இவ்வளோ பாசம், கோயம்புத்தூர் மதுரையிலலாம் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்றது. அதுக்காண்டியே நான் வந்துட்டு சம்பவம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு சில யூனிட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக, அண்ட் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் அரௌண்ட் 60 லேக்ஸ்லேயே நீங்கள் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இது வந்துட்டு. அண்ட் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are able to give the 85 lakh options la ungalku, okay la adhu 85 lakh la 3 bedroom not a small size 1500 square feet la ungalku premium ana or offer oda ungalku vandu pathinga na indha or opportunity la namu vandu kondirukom. So in the concept la neenga edukkum bodhu enna advantage na Coimbatore la or gated community la Singanallur ellarkume theriyum iniki vandu airport pakkathula or fastest ah grow aayirukka location kittadatta 2021 la irundhu naanga anga villa first villa aarambichu இப்போ ஆல்மோஸ்ட் 100+ villas அங்கே கொடுத்துருப்போம். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே வி ஆர் ஆஃபரிங் அ 2 பெட்ரூம் அண்ட் 3 பெட்ரூம் விச் இஸ் ரெடி டு ஆக்குப்பை. நீங்கள் வந்து இமீடியட்டாக பேக் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து தங்க போகலாம். அந்த மாதிரி ஆஃபர் பெனிஃபிட்டோட வி ஹாவ் அ ஃபியூ வில்லாஸ் ஒரு டிசைன் பண்ணி ஃபர்னிஷ்டு ஆப்ஷனோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக பண்ணி 60 லேக் 85 லேக் அண்ட் 70 60 லேக் 75 லேக் 85 லேக் இந்த 3 ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2 பெட்ரூம் த்ரீ பெட்ரூமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் லோன் வேணும்னா லோன் நீங்கள் போய்க்கலாம், இல்லை ஓன் பேமெண்ட்லேயே நீங்கள் போய் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. கோயம்புத்தூர் நியர்பையில் இருக்கவங்க, கோயம்புத்தூரில் வந்து நல்ல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரீலொகேட் பண்ணணும், இல்லை ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டிக்காண்டி நான் பார்க்குறேன், ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு வந்து ஃபேமிலியை போய் அங்கே தங்க வைக்கிறக்காண்டி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணணும்னு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு திஸ் வில் சூட் வெரி வெரி வெரி வெல் ஆக்சுவலாக. அதே மாதிரி மதுரையில் ஒத்தக்கடையில் நிறைய வில்லா கிட்ட நாங்கள் ஒரு 300 villas பண்ணி முடிச்சிருப்போம் அந்த கம்யூனிட்டிலையும். பார்க் வில்லா இப்போ ஒத்தக்கடையெல்லாம் கார்பரேஷன் லிமிட்டே உங்களுக்கு ஆயிடுச்சு, சிஎம்டிஏ லிமிட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும்போது. அண்ட் அந்த ஜோன்லையும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வில்லாவை எடுக்கிறதுக்கு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் மதுரை இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ஏன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் 52 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்க முடியும். 3 பெட்ரூம் 58 lakhs-லே 58 to 60 lakh-லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கேயும் உங்களுக்கு லோன் சப்போர்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் இந்த அஃபோர்டபுளில் போகிறதுனால உங்களுக்கு இஎம்ஐ ஒரு 1500 dirhams மேலே இருக்காது, அதுவும் 10 இயர்ஸ் ஸ்கீமுக்கு. பேமெண்ட் பிளானும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் மதுரையில் இந்த மாதிரி எப்படி சென்னையில் எப்படி கம்மியான ப்ரைஸில் ஒரு அஃபோர்டபுள் கொடுக்குறோமோ, மதுரையில் தனித்தனி இண்டிவிஜுவல் வில்லாஸே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே இண்டிவிஜுவல் வில்லாஸே நீங்கள் வந்து எடுக்க முடியும். அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுளான பேமெண்ட்ஸ் பிளான் ஸ்ட்ரக்சர்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அஸ் ஐ செட், நான் இந்த மாதம் ஆரம்பிச்சிலேருந்தே அதிகமாக சொல்கிறது இந்த அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம்ஸ் பற்றி தான் அது வந்துட்டு. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு ஹை டிமாண்டட். அண்ட் ஏன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ரெண்டலும் உங்களுக்கு வரும். நாளைக்கு நம்ம ஒரு ஒரு டக்குன்னு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்காண்டியோ இல்லாட்டி ஒரு அப்ரிசியேஷன் காண்டியோ விற்கணும் அப்படின்னாலும் குயிக்காக நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த இந்த இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேங்க் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஹோம்ஸ் போகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கம்மி பண்ணி ரொம்பவே கம்மி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஹோம் லோன் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சண்டே வரும்போது இது எப்படி இருக்கும் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் இப்போ சொன்ன இந்த கம்மியான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
0: எஸ், அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக May 17 சண்டே காலை 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. You are listening to

0: 99.4. VN City Global proudly presents Bivali Homes at Kelambakam OMR Chennai. And yes, கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய பெவலி ஹோம்ஸ் மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அவங்களுடைய மித்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வாரம் சண்டே மே 17 நடக்கக்கூடிய ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல்ல தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப கன்வீனியா இருக்கும். காலில் 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள எனி டைம் யூ கேன் விசிட். ஸோ அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. And yes, welcome back. போன வாரத்துல நம்ம பேசிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து ஈசிஆர்ல இதே மாதிரி அஃபோர்டபுள் லக்ஸுரி ஹோம்ஸ் கொடுத்துருந்தீங்க. சோ அந்த ஈசிஆர் ஹோம்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்கனா சென்னை ஈசிஆர்ல கோவலத்துல பீச் பக்கத்துல பீச் சைடுல உங்களுக்கு 250 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி பீச்ல இருந்து அண்ட் பெவல் பீச் பிலவார்ட் ஹோம்ஸ் னு சொல்லிட்டு நம்ம ஆஃபர் பண்றோம். அண்ட் இங்கேயுமே 75 லேக்ஸ் 79 லேக்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நீங்க வந்துட்டு தனித்தனியா உங்களுக்கு ஹோம்ஸ் நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 30,000 ருபீஸ் வர மாதிரியான ரெண்டல் ஸ்கீமோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாக்குறீங்கன்னா, பிகாஸ் இந்த லொகேஷன்ல ஆல்ரெடி நாங்கள் 120 வில்லாஸ் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த லேண்ட்ல இந்த இண்டிவிஜுவல் அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி அஃபோர்டபுள் லக்ஸுரி ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக். ஏன்னா டோட்டலாக அந்த எலிவேஷன் நீங்கள் பார்க்கும்போது இட்டாலியன் மார்பிள்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. தனித்தனியான கார் பார்க்கிங், இண்டிவிஜுவல் டிசைன்ஸ்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல நம்ம வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு ஹவுஸ்ல இருந்தும் டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கான சி வியூ அழகா தெரியற மாதிரி, உங்க பால்கனிஸ்ல இருந்து பார்க்கும்போது சி வியூ தெரியற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஹை ரைஸா தான் இதை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்ரெடி 2 வீக்ஸ்ல நிறைய பேர் இதுல வந்து அமீரத்ல இருந்தும் புக் பண்ணிருக்காங்க, மித்த கண்ட்ரீஸ்ல இருந்தும் புக் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஈசிஆர்ல ஏர்பிஎன்பி கான்செப்ட்ல ரெண்டல் கொடுக்கறதுக்கும் அண்ட் ஒரு மந்த்லி ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளே நாளைக்கு போனா ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம போற அந்த 1 மந்த்ல மட்டும் நம்ம அங்க தங்கிக்க முடியும். இப்ப நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம வாடகை கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க, நம்ம போற அந்த ஒரு சில 1 மந்த்லயோ இல்ல 15 டேஸ் நம்ம அங்க போகும்போதோ நம்ம அங்க தங்க முடியறது கிடையாது. பிகாஸ் அந்த டைம்ல மட்டும் அவங்களை வெக்கேட் பண்ணி வெளியே போங்க நம்ம சொல்ல முடியாது. பட் இதே இது ஒரு ஏர்பிஎன்பில நம்ம வந்து ரெண்டல்ஸ் கொடுத்து ரெண்டல் ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு இயர்லி ஒரு 2 டைம்ஸ் போறோம், 3 டைம்ஸ் போறோம்னா அதை நம்ம ஏர்லியாவே அட்வான்ஸாவே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டைத்துல மட்டும் அந்த ரெண்டல் ரெவன்யூ நம்மளுக்கு வராது. ஆனா நம்ம போய் அந்த ஹவுஸை தங்கி என்ஜாய் பண்ணிக்கவும் முடியும். அதே நேரத்தில் நம்ம தங்காத மித்த பீரியட்ஸ்ல வந்து ஒரு ரெண்டல் ரெவன்யூவாகவும் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு வந்து கோ லிவிங் வந்து ஈசிஆர்ல இன்னைக்கு நிறைய கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஓஎம்ஆர்லயுமே இது இப்போ ரொம்ப கான்செப்டுவலா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸோட தான் நம்ம விஎன்சி குளோபல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறாங்க. பீச் புலவார்ட்ல ஆல்ரெடி வில்லா வாங்கியிருக்கவங்க கேட்டீங்கன்னா அவங்க இதுல உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அவங்க டெஸ்டிமோனியில. பிகாஸ் நிறைய பேர் அங்க எக்ஸலன்ட் ரெண்டல் ரெவன்யூஸோட நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோட இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போனாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நீங்களும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் அதுவும் ஈசிஆர்ல, ஏன்னா ஈசிஆர் இஸ் அ வெரி வெரி வெரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லொக்கேஷன் அண்ட் ஆல்சோ அ வெரி வெரி ப்ராமினன்ட் லொக்கேஷன் இன் சென்னை. ஏன்னா பீச் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பீச் ரோடையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ட்ராக்காக இருந்துச்சு, அப்புறம் டபுள் ட்ராக், இப்போ 4-way line ஆக்கி ரோடு எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து அங்கே பிளான் பண்ணி நிறைய வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் ஆஃப் சென்னை. கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி எம்ஜிஎம் ரிசார்ட் தாண்டோடனே முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கும். அங்கேருந்து 1/2 கிலோமீட்டரில் கோவலம்லேயே மெயின்லேயே இருக்கும். அங்கேருந்து லெஃப்டில் 1/2 கிலோமீட்டர் போனோம், 1 கிலோமீட்டர் போனோம், இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. ஆன் மெயின் ரோட் கோவலம் ஜங்ஷன்லேருந்தே நம்ம ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஈசிஆரில் டுவர்ட்ஸ் பீச் சைடில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி பீச் காப்போ

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: VNCT Global proudly presents Diwali Home Set, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Home Set, just 1280 EMI la.
8: Ade, aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu, ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
9: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் போஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. சென்னையில நம்ம OMR-ல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMI-ல.
0: Welcome back. VNCT Global proudly presents Beverly Homes at Kelambakkam OMR, Chennai. So, உங்க ட்ரீம் ஹோம் 1500 dirhams EMI-ல நீங்க வாங்க போறீங்க. Affordable ஆன 75 lakh Indian rupee price-ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. And with lot of amenities and நிறைய விஷயங்கள் இந்த pre-launch-ஓட சேர்த்து உங்களுக்காக கிடைக்க போகுது. So, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சண்டே மே 17 தேதி காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால், பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. Yes, welcome back. So, இப்போதான் ரேடியோ கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க, அதாவது தெரிஞ்சுக்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன?
10: கண்டிப்பா. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லைன் கிளாஸ் சொன்னதை எப்படி சொல்லுவேன், எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் ஒரு ஹோம் ஒரு வீடு சென்னை இல்லை எந்த லொக்கேஷன்லயாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலான். பட் சம்டைம் அது வந்து ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ, இல்லாட்டி வந்துட்டு அதுக்கான லோன் சப்போர்ட் கிடைக்காதனாலயோ, இல்ல இப்போதைக்கு நான் என் பண்ணணும் கொஞ்சம் தள்ளி பண்ணுவோன்ற வேற ப்ரோக்ராஸ்டினேஷன் டிஸ்கஷன்னாலே தள்ளி போயிட்டே இருக்கும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி வெரி ரேர், ஒரு சில ப்ராடக்ட் ஒரு சில டீல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டீல் தான் இப்ப நம்ம கொடுக்குற இந்த 75 lakh, 79 lakh-ல சென்னையில் ECR-ல OMR-ல அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்துட்டு நான் சொல்லும் போது அஃபோர்டபுள் ஹோம்ஸில் என்னன்னா அந்த செக்மெண்ட் வந்து அஃபோர்டபுள் ஹோம்ஸில் வருது. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ லக்ஸரி ப்ராடக்ட், பிகாஸ் ஏன்னா யூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ரீமியம் லக்ஸரி வில்லாக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒன்லி திங், த சைசஸ் ஆர் ஸ்மாலர் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரியான பேமெண்ட் பிளான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும். பட் அதே நேரத்தில் இந்த ப்ரைசஸ் சொல்லிட்டு இதுக்கு மேலே ஆடட் ப்ரைசஸும் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஒரு வில்லா போனீங்கன்னா ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் அடிஷனல் அமௌண்ட்ஸ்னு வர மாதிரி இது வந்து 75 lakh 79 lakh எவ்ரி திங் வில் பிகம் இன்க்ளூசிவ். ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸஸ் அப்ரூவல் 3 phase பெர்மிஷன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டாகவும் கிடைக்குது. பெட், காட்டு, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் தனியாக. அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் ஒரு செலவழிக்கணுன்ற ஒரு ரெக்கமெண்டும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. அண்ட் தேர்ட் திங், 10% நீங்கள் பே பண்ணால் போதும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் 20-25% ஓன் கான்ட்ரிபியூஷனும் 75% லோனும் போக வேண்டியிருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 90% ஃபண்டிங் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அதே மாதிரி இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 1 year லேட்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவரால் பெனிஃபிட் இது ஏன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் கிடைக்குதுன்னா, அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கான செக்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டி, பேங்கிங் கொடுக்குற ஃபெசிலிட்டி இது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, அண்ட் நம்ம ஒரு சேலரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு 1200-1500 கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்சஸே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸோட ஒரு எக்ஸ்பென்சஸாக சேர்த்து இந்த இன்கம், இந்த ஒரு ரெவன்யூ ஓரியன்ட் ஃபியூச்சர் ரெவன்யூ ஓரியன்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் ஆஸ் ஐ செட், இப்போ இருக்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வார் சுச்சுவேஷன், இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் டைம் சுச்சுவேஷனாக இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. நான் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில், ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ அதிகமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் முன்னாடியை விட இப்போ எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஈவெண்ட்ஸ் வர்றாங்க, புக்கிங் பண்ணுறாங்கன்றது நீங்கள் அங்கே வந்தே பார்க்க முடியும். த ரீசன் ஐ எம் டெல்லிங் யூ, பிகாஸ் இந்தியாவில் இன்னைக்கு சேஃபாக இருக்கு, நான் சேஃபாக அங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் யூஏ ஆல்சோ இஸ் வெரி சேஃப் ஃபார் அஸ் தான். அட் ஆனால் என்னோட பணம் வந்து நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் நல்ல ரெவன்யூ கிடைக்குது, எனக்கு வந்துட்டு அது வந்து லாங் டேர்ம் ஒரு ஒரு கேபிட்டல் கெயின் கிடைக்குது, அதே நேரத்தில் ரெண்டல் ரெவன்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமான பேர் இன்னைக்கு இந்தியாவில் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு சில ஃபண்ட்ஸை வந்துட்டு நான் இங்க வாங்கணும்னு வச்சிருந்தேன் அமீரத்தில், பட் இப்போதைக்கு நான் அதை ஃபியூச்சர்ல இங்க வாங்கிக்கிறேன், இப்போ நம்ம ஊர்லயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அதுக்கு எனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு, பேமெண்ட் நான் எப்படி, நான் இங்க பே பண்ணுமா அங்க பே பண்ணுமா, இந்த மாதிரி பலவித டவுட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸோட தான் ஈவெண்ட்டே அப்ரோச் பண்றாங்க. ஆப்வியஸ்லி இன்னைக்கே நீங்க பார்த்து இன்னைக்கே வாங்க போறது ரொம்ப கம்மியான பேர் தான். அண்ட் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு ஃபியூச்சர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும்னா கால் பண்ணுறாங்க, ஈவன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு கிராஸ் ரோடில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் தெரியணும், டிஸ்கஷன் தெரியணும்னா ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் அண்ட் மீட் அஸ் இந்த ஈவெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியும் கிடைக்கும், அதே நேரத்தில் இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அண்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இஎம்ஐ ஸ்கீம் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதில் நிச்சயமாக எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் கால் அஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ் அண்ட் இந்த வாரம் ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். நான் என்னோடய டீம் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை கம்ஃபர்டபிளா உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி கொடுப்போம்.
0: Thank you. Thank you so much for the 1 hour பிரபா, and உங்களுடைய ஈவென்ட்க்கு all the very best.
10: Thank you.
0: So நீங்களும் மிஸ் பண்ணிராதீங்க, ரைட் டைம்ல ரைட் பீப்புள மீட் பண்ண வேண்டியது அவசியம். அந்த வகையில மீட் வின் சிட்டி டீம் this Sunday May 17th பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் an appointment. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கேளுங்க.
2: 91 போடு. 90s not out.

0: ரெடியா?
1: நடந்தது நடந்தது,
2: கேமரா
1: நடக்க போவது
3: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940. We'll be back after a short commercial break. You are listening.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: அலையிற சரீர அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு 100 பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
3: நிவி,
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR-ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.
5: We'll be back after a short commercial break.
6: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா?
3: கனவா இல்லமா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பர் ரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: Here we go.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
3: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
4: நச்சுது 100 பாட்டு பாட்டு.

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. 91 போடு. 90.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.

0: கூட சேர்ந்து கேப்போம். நூறு பாட்டு
1: பாட்டு ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலன்ட்ல போட
0: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு
1: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
0: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா?
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
0: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
0: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தோ ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: மேலும்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

செல்வமே. 89.4 தமிழ் FM. 89.4. தாக தாக தாக தின தின தின தாக.

ஜோதி பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா
3: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அடிங்க கண்ணுக்கு நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
5: கனவா இல்லவா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
4: Offer valid till 31st May.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasil Group.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், சென்னை ஓஎம்ஆர்ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் சிஎம்ஐ. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.
4: இது 89.4 தமிழ் FM.
0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
0: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
9: 100 பாட்டு.
10: என் நெஞ்சில் குடி

0: தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். You are listening.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
3: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டே சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
3: 100 பாட்டு பாட்டு.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். You are listening to

0: 99.4 தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய
3: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Wayne City Global proudly presents Diwali Homes at Kelambakam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Ade aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
3: Ivlavo just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kidaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 17 10 am to 8 pm at Park Ridges Hotel near Bergman Mall la nadakavirukku. Call 054-76
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆச்சா. சாரி சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
4: நிவி
5: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
6: சென்னை ஓஎம்ஆர்ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம்ஸ் EMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபர் மே 31st வரைக்கும். 50% off on gold making charges and diamond prices. கராமா துபாய்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க, அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
6: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest-free EMI pay panni, Trichy-oda prime spot-la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University. Thumbe International Pathway Medical Program. Affordable fees, world-class education, global career opportunities-oda international medical degree-a secure pannunga.
2: கண்ணாட ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி
3: ப்ரோ ப்ரோ நாங்க 100 பாட்டே போடுறோம் ஜாலியா கேளுங்க
4: நச்சுன்னு 100 பாட்டு பாட்டு

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya Refrigeration oda mukkiyamaana angam.
6: JM brand AC da,
7: JM brand AC da.
8: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
9: India paarambariyathai kondadum kalinayamikku nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai-il Annathangam Golden Diamonds. Traditional South Indian nagaigal, kannai parikkum vaira nagaigal, precious matrum uncut stone jewelry nu innum nariya collections ungalai alangarikka kaathu.
10: Inaugural offer 50% off on gold making charges and diamond prices. Kurippitta nagaigalukku 1.99% making charges.
11: Offer valid till 31st May.
12: Annathangam Golden Diamonds, a division of Altavasal Group.
13: Nekana, 91 podu.
14: Enadhu?
15: 90s not

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
3: கேமரா,
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி

0: காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back after a short commercial break.
2: VNCT Global proudly presents Vivali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Are aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
3: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogudhu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க்ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111 0547673111. சென்னையில நம்ம ஓஎம்ஆர்ல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMI ல.
4: You are listening to Club Tamil only on 89.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் You're listening to Club Tamil on 89.4 தமிழ் எஃப்எம்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கந்துசாமியா, மாடசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா.

0: அப்படி ஏறிச்சுடா வருகின்ற சம்சா கட்சிக்கா போனவா சரி போ பாடுறா சாமி பாடு
1: You are listening to Club Tamil only on 89.9.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: சிறுத்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: be back after a short commercial break.
1: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
3: கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க
3: நினைக்கிறேன்.
5: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
5: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
5: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
7: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம்.

0: மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming. Love Tamil.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VNCT Global proudly presents Diwali Home Set, Kelambakam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Home Set, just 1280 EMI la.
6: Adha aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
7: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த pre-launch coming Sunday, May 17, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel near Bergman Mall நடக்கவிருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. சென்னையில நம்ம OMRல உங்க வீடு just 1580 EMIல.
8: மேடம், ஒரு நிமிஷம்.
0: எஸ்.
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
0: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
0: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள்லாம் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார வர?
8: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: அடிங்க.
4: Take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: எனக்கு தெரியல.
2: உட்காருங்க.

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நானே ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: 91 போடு.
9: 90s not out.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நடந்தது
2: கேமரா,
1: நடக்க போவது
2: ரோலிங்.

0: இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
1: We'll be back after a short commercial break.
2: VNCT Global proudly presents Diwali Homeset, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Homeset, just 1280 EMI la. Adha aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
3: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kidaikka pogudhu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க்ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111 0547673111. சென்னையில நம்ம ஓஎம்ஆர்ல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMI ல.
4: You are listening to Club Tamil only on 89.9.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Break it off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: பெரியா பெரியா சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வேணாண்டா
1: தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: என்ன நான் சொல்றது.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
4: A few days later.
2: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே. எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: Break it off for another hot explosive mix.
11: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஏய், என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய்ஸ் இருக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வை.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அத எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்க. To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது
3: கேமரா,
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
4: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa ganga enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st மே.
8: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
9: Take it back. You are listening to Club Tamil only on 89.5.

0: će kese bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
1: அட்டனடி நடுங்க ஆகாசங்கிடுங்க சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்கள்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹியர் வி கோ.
2: யூ ஆர் லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா,
2: நடக்க போவது
3: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: You're rocking with the DJ that keeps the hits coming.
7: Love Tamil on 89.4 Tamil FM.
8: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன் அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, Nano US la kuda. Adha FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.9.

0: பாரு.
1: குத்துறங்கம்மா குத்துலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே.
0: மாவுன்ன

பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் பா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: Break it off for another hot explosive mix.
5: You're listening to Club Tamil on 89.4.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

போட, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: आज कैसे बुलाए तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டாடா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.